தெரிக்கிட்டு தகுதாக்க திட்டு தா திண்டாக திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்டு கெகி திட்

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பு. எந்த நேரமும் இந்திய இசை உங்களுக்காக. நிகழ்ச்சிகள் இப்போது பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் கஜவதனா, பாபநாசம் சிவன் பாடல், ஸ்ரீரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a flute recital by B. Muthukumar. He is accompanied on the violin by V. L. Kumar and on the mridangam by Sherthalai R. Anandakrishnan. He begins with Gajavadana in Rag Sri Ranjini set to Adital, a composition by Papanasam Sivan.

0: நீங்கள் கேட்டது ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடல்.
1: In Rag Shri Ranjani, that was a composition by Papanasam Sivan.
0: இனி ஞான முசகராதா தியாகராஜர் கீர்த்தனை பூர்வி கல்யாணி ராகம் ரூபகதாளம்.
1: He now presents ஞான முசகராதா in Rag Purvi Kalyani set to Rupakam Tal, a composition by Tyagarajar.

0: இடம்பெற்றது பூர்வி கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
1: இன் ராக் பூர்வி கல்யாணி, தட் வாஸ் எ காம்போசிஷன் பை தியாகராஜர்.
0: ராகம் டிடிஎச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் நிறைவாக கலிக்கி உண்டே கதா, தியாகராஜர் கீர்த்தனை, கீரவாணி ராகம், ஆதி தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a flute recital by B. Muthukumar. He is accompanied on the violin by V. L. Kumar and on the mridangam by Sherthalai R. Anantakrishnan. He concludes his recital with Kaliki Unte Kada in Rag Keeravani set to Aditaal, a composition by Thyagarajar.

0: पद्मावती रमणम पूर्वी कल्याणी रागम मिश्र चापुतालम ऊतुक्काड वेंकट सुब्बय्यर रचना.
1: You will now listen to a composition of ஊத்துக்காட் வெங்கட சுப்பையர், பத்மாவதி ரமணம் என் ராக் பூர்வி கல்யாணி செட்டு மிஸ்ரச்சாப்புத்தால்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை. இப்போது ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாகாயன் ஐயா, சந்திரஜோதி ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.
2: On Ragam 24/7 DTH, you can now listen to a vocal recital by G. Shrikant. He begins with Bagayanaya in Rag Chandrajyoti, set to Adithal, a composition by Thyagarajar.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது சங்கரி நினை என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் பந்துவராளி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.
1: You can now listen to Shankari Ninne in Rag Pantuvarali set to Mr. Chaputal, a composition by Mysore Vasudevachar.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். ஜி ஸ்ரீகாந்த் அவர்கள் நிறைவாக வழங்கவிருப்பது ஸ்ரீ காமகோட்டி பீட்டஸ்திதே, சாவேரி ராகம், ஆதி தாளம், மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by G. Shrikant. He is accompanied on the violin by M. A. Krishnaswamy and on the mridangam by Papanasam R. Kumar. G. Shrikant concludes his vocal recital with Shri Kamakoti Peetasthite in Rag Saveri set to Aditaal, a composition by Mysore Vasudevachar.

0: ராகம் டிடிஎச் இல் நேர்கள் இதுவரை கேட்டது ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஎச் 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பில் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by G. Shrikant. He was accompanied on the violin by M. A. Krishnaswamy and on the mridangam by Papanasam R. Kumar. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி சேர்த்தலா டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பக்கவாதியங்கள் டி வி ராமானுஜா சார்லு அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் கான்சர்ட் பை சேர்த்தலா டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா. He is accompanied by Shri T.V. Ramanuja Charlu on the violin, Shri B. Harikumar on the mridangam, and Coimbatore Shri V. Mohan Ram on the ghatam. Nigashil todakamaha, Chere Rava Demira, Tyagarajar Kirtanai, Riti Gavli Ragam, Adi Thalam. The concert begins with Chere Rava Demira, composed by Saint Tyagaraja, in Rag Riti Gavli, set to Adi Thal.

இனி சாரதே பாபநாசம் சிவன் பாடல் தேவகாந்தாரி ராகம் ஆதி தாளம். லிசன் நவ் டு சாரதே பாபநாசம் சிவன்ஸ் காம்போசிஷன் இன் ராக் தேவகாந்தாரி செட் டு ஆதி தாள்.

இனி சேஷாச்சல நாயகம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி வராளி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு சேஷாச்சல நாயகம் கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ராக் வராளி செட் டு தாழ் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சேர்த்தல டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். This is Ragam 24/7 DTH, Anytime Indian Music. You are listening to a vocal recital by Sherthala Dr. K. N. Ranganatha Sharma. He is accompanied by Shri T. V. Ramanuja Charlu on the violin, Shri B. Harikumar on the mridangam, and Coimbatore Shri V. Mohan Ram on the ghatam. Ini Yemi Neremo, Tyagarajar Kirtane, Ragam Shankarabharanam, Adithalam. Listen now to Yemi Neremo, composed by Saint Tyagaraja, in Rag Shankarabharanam, set to Adita.

நிகழ்ச்சியில் நிறைவாக காக்கை சிறகினிலே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் பிருந்தாவனி ராகம் ஆதிதாளம். தி ப்ரோக்ராம் கன்க்ளூட்ஸ் வித் காக்கை சிறகினிலே ரிட்டன் பை மகாகவி சுப்பிரமணிய பாரதி இன் ராக் பிருந்தாவனி செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சேர்த்தல டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You were listening to a vocal recital by Sherthala Dr. K. N. Ranganatha Sharma. He was accompanied by Shri T. V. Ramanujacharlu on the violin, Shri B. Harikumar on the mridangam, and Coimbatore Shri V. Mohan Ram on the ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH. Anytime Indian music.